Mandaram Rare with Taranga. Mandaram Rare, Mandaram Rare. ரசத்தின் அதுக்கு பாரம்பரிய அப்பே ரசைய மீனுக்கு சஹல் பை அண்ட் வின் வித்தின் ஸ்மார்ட் டிவி ரைஸ் குக்கர் பிளெண்டர் தினா கண்ட சஹல் கவரே கூப்பனே அதி தியாகே ஒப்பிட்ட ஹிமிவே மீனுக்கு சஹல் அப்பே உருமே அப்பே ரசா.